0: My Radio 90 FM கேட்டறிஞ கூட்டுகூடா.
1: ஏ ஆண்டவரே, ஆண்டி மனசே, ஏ தாய் பிறந்தே கோடி பறந்தே, ஏ ஆண்டவரே, ஆண்டி மனசே, ஏ தாய் பிறந்தே கோடி பறந்தே, எம்மாரியப்பா ஏ தேர இழுக்கு என்னாச்சு முத்தே, ஏ மத்தளம் கொட்ட
2: சட்டக்கு சட்டக்கு சட்டக்கு சட்டக்கு சட்டக்கு சட்டக்கு.

0: இந்த நம்பர் ஒன் நம்பர் டூ எல்லாம் பாப்ப விளையாட. He is the only one, the mega one.
1: My Radio 90 FM. 90 FM. கேட்டறிஞர் கூட்டுக்குடா.

கண்ணா அண்டர் கட்டல தண்டர் குந்தர் அண்டர் வந்தர் ஜூட்டு கண்ணா அண்டர் சூட்டு கண்ணா வந்தர் ஜூட்டு கண்ணா இப்பது ஜோடு அண்டர் சூட்டு கண்ணா வந்தர் ஜூட்டு கண்ணா இப்பது ஜோடு அண்டர் சூட்டு கண்ணா வந்தர் ஜூட்டு கண்ணா இப்பது ஜோடு.

0: மை ரேடியோ 90 FM கேட்டறிஞ கூட்டுகூடா.
1: பல்ட்டி பக்கற டர்ல உடன பல்த்தே, வர்ல்டு மொத்தம் அர்ல உடன பிஸ்தே, பிசிறு கல்பி பெர்ல உடன பல்த்தே.

0: மை ரேடியோ 90 FM கேட்டறிஞ்ச கூட்டுக்கூட
1: வந்து போகும் மஞ்சும் தணுப்பும் அன்னும் துணைக்கு நீயொரால்